0: 那你老早接触到厂房，那厂房老那些一点，那一点就弄好热闹了。那这一大街，俺们看那青楼，看着像这。
1: Kui ah net na te ste ye pan ni to a ko to the red river jik ne tu no pasasser